போய் வைத்து முலாம் பூர்ண வைத்தமிழாசி காசி கொண்டாம அப்பனே ராம கொடி தாமோ.